0: ஆக்கிலன் லீமாக்க ஆதிலன் சோசியல் பகிசருலுலாக்கிலன் இந்தோனேசியா.
1: Dari Jalan Imam Bonjol Sampang Madura, Pro 1.